மேகமால ஹாரிகாரி மாயி மீர மனவிகாரி மதனமான முரளிதாய் கிருஷ்ண ஜெய். மாலஹாரிதாரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாரி கிருஷ்ண ஜெய். கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஜெய். ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண கிருஷ்ண.

தெம்பு மாட்டாடு மாட்டாடு மாட்டாடி இக்கட மாட்டாட்டமே காது ரூமில் வந்து கூட மயம் போய் மாட்டாடாது கொண்டு கதா இது தேகம் செடி போத்தி அந்த